0: रेडियो भेरी एफएम 98.6
1: மெகாஹெர்ட்ஸ் பிரகரண சாரா பதாய் பௌஷு அவ ஹிரண்டே கசிப்புக்கு பூர்ண சரித்திர யார் சுண்ணோஸ் ஹிரண்டே கசிப்பு கஸ்தோ வியக்தி ஹோ ஹிரண்டே கசிப்புல கஹா கஹா கே கரோ தேஸ்கு சங்கிப்த ஜானகாரிக்கு லாகி ஹிரண்டே கசிப்பு உபாக்யான மஹாராஜ் பரீட்சித் லாய் சுகதேவலே र नारद नाम गरेको ऋषिले राजा युधिष्ठिरलाई हिरण्यकश्यपको पूर्व वृत्तान्त यथार्थ बताउँदै हुनुहुन्छ भन्ने सम्बन्धको कथा यस अध्यायबाट महाराज परीक्षितलाई सुखदेव स्वामीले बताउनुभयो।